ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.

சபரி சொந்தங்களுக்கு இனிய இரவு வணக்கம். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி பலம் பெற இருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு ரசித்து கருத்துக்களை பதிவிடலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். முதல் பாடலாக மதுரை மீனாட்சியம்மன் கும்பாபிஷேகம் பாடலை கேட்போமா?

அழகான பாடல் கே எஸ் சித்ரா அவர்கள் குரலில். வண்ண விழியழகி, வாசக்குழலழகி, மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு நிகழ்ச்சியை தொடங்குவோமா? முதல் பாடலாக படம் தங்கமகன், பாடல் ராத்திரியில் பூத்திருக்கும். விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கம் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

இரவு ராகம் நிகழ்ச்சியில் முதலில் வந்த பாடல் பாடல் படம் தங்கமகன் பாடல் அருமையாக ஒலித்து சென்றது. அழகான பாடல், விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் மோகனரங்கன் பத்மாவதி இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

மோகனரங்கன் பத்மாவதி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள் வணக்கம். இரவு ராகம் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வருங்கள் வணக்கம். மலர்தூவி வாழ்த்து தெரிவித்து விநாயகரின் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு. தென்காசி மாவட்டம் சோலசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம் அவர்கள் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கூறிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இரவு ரகம் நிகழ்ச்சிக்கு வாருங்கள் வணக்கம். சரத்தவர்களே, தேன்மொழி முருகன் அவர்கள் வண்ண விழியழகி வாசக்குழலழகி மதுரை மீனாட்சிதான். அருமையான ஆரம்பமான துவக்க பாடல், சிறப்பான தேர்வு, அருமையான பாடல், நன்றி நன்றி என்கிறார். நன்றி. கைகூப்பி வாழ்த்து தெரிவித்து மதுரை மீனாட்சி அம்மனை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடல் அற்புதம் என்றும் கோவை காயத்ரி மேம் அவர்கள் சித்ரா அம்மா குரலில் பாடல் சூப்பர் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். மோகனரங்கம் அவர்கள் பாடலை வழங்கிய அன்பு சகோதரி ஆர்ஜே விஜய் அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி, மகிழ்ச்சி என்கிறார். நன்றி சார், நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை, தாமரைங்களை நிறைய கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்த அருமையான பாடல் என்றும் மிக இனிமை இந்த பாடல் என்று எஸ் ஜானகியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இசைத்தரம் அருமை என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் தாமரை சபரி வானொலியில் அழகாக பூத்து குலுங்கியது சிறப்பு. இயக்குனர் அவர்கள் நான் மும்பையில் இருந்து தேனரசு பேசுகிறேன். உங்களுடைய முதல் ஒலிபரப்பான தமிழ் பாடல் மதுரை மல்லி மணக்குதோ இல்லையோ, சபரி எஃப்எம் ரேடியோவை மும்பை வரை மணக்கிறது. நன்றி. அருமையான மதுரை மீனாட்சி அம்மன் பாடல். யாரோ புதுசாக இணைஞ்சிருக்காங்களா? தென்னரசு, மதுரை தென்னரசு அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் வணக்கம். அடுத்ததாக இரவு ராகம் நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், பவானி, ரமேஷ், ஷாலினி, ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் சோலைசேரி வாழ்கின்ற எங்கள் ஸ்ரீராமா பாடல் தரவும் அக்கா. விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைசேரி சுப்பிரமணியம் ஜெயம் ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது வருகிறது.

அருமையான அழகான பாடல் ஒலித்துச் சென்றது எங்கள் ஊர் கோவிலில் இருக்கும் ராமர் பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சரத் அவர்களுக்கு மிக்க நன்றி. அழகான பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து சுப்பிரமணியம் ஜெயம், பவானி ரமேஷ், ஷாலினி ஸ்ரீராம் இவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடல் நைஸ் சாங் என்றும், ஆஹா ஆஹா என்ன அழகான ராமர் பாடல், விரும்பி கேட்ட சரத் அவர்களுக்கு நன்றி நன்றி என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் சும்மா சிரிக்காதீங்க தேன்மொழி அக்கா, எதுக்குன்னு தெரியல. சரத் அவர்கள், சரத் என்ற சுப்பிரமணியம், எங்கள் விருப்பு பாடலை வழங்கியதற்கு நன்றி அக்கா, நன்றி நன்றி சரத். மோகனரங்கன் அவர்கள் சூப்பர் ராமர் பாடல் அருமை என்றும், கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் ஆஹா அருமையான பாடல், நான் முதல் முறை இப்பாடல் கேட்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் சோலைசேரி வாழ்கின்ற எங்கள் ஸ்ரீராமா சிறப்பான பாடல், ராமர் கோவிலில்தான் இந்த பாடலை கேட்டேன், இப்பொழுது சபரியில் ராமர் பக்தி பாடலை கேட்டு மகிழ்கிறேன், பாடலை தேர்வு செய்த தம்பி சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி நன்றி என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பாடல், மிகவும் அருமை, இதுவரை கேட்காத பாடல் சூப்பர் என்றும், சுப்பிரமணியன் அவர்கள் ராமரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு, அறிவழகன் மங்கை அவர்கள் சோலைச்சேரி ஊர் பேர் வருகிறதக்கா என்கிறார். ஆமாம், இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்கிறார் சிறப்பு. பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்ததாக வரும் பாடலின் படம் ராஜா, படம் ராஜா பாடல் இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு என்ற இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் சென்னை சந்தோஷபுரம் பி ருக்மணி அம்மாள் இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

சிறப்பு. பாடல் அசத்தல் என்றும். தேன்மொழி முருகன் அவர்கள், இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு எஸ்பிபி குரலில் பாடல் சிறப்பு. அருமையான பாடலை தேர்வு செய்த ருக்மணி அம்மாள் அவர்களுக்கு நன்றி, நன்றி, சூப்பர் சூப்பர் என்கிறார். இனிமையான இசை தந்தவுலத்திற்கு நன்றி என்றும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தேன்மொழி அவர்கள். அடுத்ததாக வரும் சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் படம் பெரிய வீட்டு பண்ணைக்காரன். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மைனாட்சி என்று அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல் இதுவரை

0: சுவாமி சவுண்ட் சர்வீஸ் கரட்டாம்பட்டு.
1: பெரிய வீட்டு பண்ணைக்காரன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது மலேசிய வாஸ்தேவன் குரல். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்த தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா செல்வியண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல். இதற்கு முன் ஒலித்த பாடலுக்கு கோவை காயத்ரி மேம் அவர்கள் சூப்பர் சாங் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். சிறப்பு. தென்மொழி முருகன் அவர்கள் பாடலுக்கு பாடல் வழங்கியதற்கு நன்றி என்று குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி. அறிவழகன் மங்கை அவர்கள் மீனாட்சி அம்மன் பாடல் மிகவும் அருமை, சூப்பர் சூப்பர் என்கிறார். தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நமது அறிவிப்பாளர் விஜயன்னிக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்கிறார். நன்றி நன்றி தேன்மொழி. காயத்ரி மேம் அவர்கள் அருமையான பாடல், இசைத்தரம் சூப்பர், பாடல் தேர்வு செய்த சகோதரிக்கு நன்றி என்றும், சரத் அவர்கள் அருமையான பாடல் என்றும் எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டியும் உள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சிவனையும் பார்வதியும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு மகிழ்ச்சி என்றும் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்று இயக்குனர் அவர்களும். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் இனிமையான பாடல் நைஸ் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், வணக்கம். அடுத்ததாக வரும் பாடல் சகோதரி அவர்களே, எனக்கு ஒரு தமிழ் பாடல் தரவும். தென்றல் வந்து என்னை தேடும் என்ற இந்த வரியுடன் தொடங்கும் பாடலை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மும்பையிலிருந்து தேனரசு என்பவர் பாடலை கேட்டிருக்கிறார். பாடல் இதோ வருகிறது. தேனரசா தென்னரசா, பாடல் இதோ.

தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் கிஜி யேசுதாஸ் ஜானகி குரலில் அருமையாக ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் மும்பை தேனரசு என்பவர் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் ரொம்ப நன்றிங்கோ என்கிறார். நன்றி மும்பை தேனரசு அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஏஸ்தாசியும் ஜானகியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், தேனரசு இதுவும் நல்ல பெயராக உள்ளது, உங்கள் ஃப்ரெண்டா என்று கேட்கிறார்கள். தென்றல் வந்து என்னை தொடும் இரவு நேரத்தில் கேட்க இனிமை பாடல், சூப்பர் என்கிறார். சிறப்பு இயக்குனர் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், அடடா ஆஹா என்றும். அறிவழகன் மங்கை அவர்கள், இல்லை அக்கா யாருன்னே தெரியலையே என்கிறார். ஃப்ரெண்ட் இல்லையா, மனதை தொட்ட பாடல் என்று. தேன்மொழி முருகன் அவர்கள், மிகவும் அருமை என்றும். கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள், சூப்பர். தூறல் போடும் இந்நேரம், தேநீர் கிடைத்தால் போதும், டீ ரொம்ப குடிக்கக்கூடாது, தேநீர் பாடும் சங்கீதம், சூப்பர் என்கிறார். அறிவழகன் மங்கை அவர்கள், தென்றல் இதமாய் தீண்டி சென்றது நம்மை, சபரி வானொலியில் அப்படின்னு சொல்ல. பாடல் சூப்பர் என்று சந்திரமோகன் அவர்களும். காயத்ரி மேம், மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும். இயக்குனர் அவர்கள் மும்பை தேனரசு ஐயா அவர்கள், ஏப்ரல் 4ஆம் தேதி 2024ஆம் தேதி 24ஆம் வருடம் சபரி வானொலியில் இணைந்த சொந்தம். பழைய சொந்தம்தான் அப்போ. அடுத்ததாக வரும் பாடல் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் படம் பாடும் பறவைகள் பாடல். கீரவாணி இரவிலே கனவிலே என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம். கோவை காயத்ரி மேம் விருப்பத்தில் பாடல் இது.

பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். செமசாங் மேம், சூப்பர். எஸ்பிபி ஜானகி குரலில் அருமையாக ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம் கோவை காயத்ரி மேம் அவர்கள் விருப்பத்தில் பாடல். பாடல் வேற லெவல் என்றும் அறிவழகன் மங்கை அவர்கள் அழகான பாடல் கேட்க இனிமை சூப்பர் சூப்பர் என்கிறார். சிறப்பு காயத்ரி கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் எனது விருப்ப பாடலை வழங்கி மகிழ்வித்த நமது விஜய் சகோதரிக்கு மிகவும் நன்றி. நன்றி மேம், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அருமையாக இருக்கும் பாடலை கேட்க இனிமை இசைத்தரம் சூப்பர். பாடலை தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு நன்றி நன்றி என்கிறார். இயக்குனர் அவர்கள் இப்பாடல் ஒரு கீரை விற்பவர் கீரை விற்று கொண்டு போகும்போது நீண்ட தூரம் செல்லும்போது கீரவாணி என்று ஒருவர் கூப்பிட்டாராம். அப்படித்தான் இப்பாடல் உருவாச்சாம். பரவாயில்லையே, நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்குது. காயத்ரி மேம் இங்கு ஒரு இப்படி ஒரு அருமையான விளக்கம் யாருமே சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று சிரிக்கிறார்கள். கோவையிலிருந்து சந்திரமோகன் அவர்கள் வெரி நைஸ் சாங் என்று அழகாக ஒரு ஸ்லேட்டில் எழுதி காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் இல்லை, ஏதோ போஸ்ட்டு. புலி வேட்டைக்கு வந்தவன் குயில் வேட்டை ஆடினான், குயில் வேட்டை தான் ஆடினேன், குயில் போலவே வந்தவன் பூந்தென்றலாய் மாறினான், இந்த வனமெங்கிலும் ஒரு ஸ்வரம் தேடினேன், இங்கு உனை பார்த்ததும் அதை தினம் பாடினேன், மலரில் மலராய் மலர்ந்தேன், பறவைகள் இவளது உறவுகள் என தினம் கனவுகள் பல வளர்த்தேன். பாடலின் வரிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சந்திரமோகன் அவர்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம், பாடலில் கீரை என்று பெயர் வருகிறது என்று இப்போது சந்தேகம் தீர்ந்துவிட்டது ஐயா என்கிறார் இயக்குனர் அவர்கள். அப்போ அப்படி உருவாகலையா என்கிறார். இவரா ஒரு பிட்ட போட்டார் போல. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வி லேடிஸ் டெய்லர்ஸ் அண்ணி, அழகான பாடல். என்ன இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நடுவில் முடிச்சிட்டிங்களா? பாடல் சூப்பர் சூப்பர் என்கிறார். வாருங்கள், வணக்கம் சந்திரமோகன் அவர்கள். ஐயா ஐயா என்ற கீரை. இயக்குனர் அவர்கள், நான் எப்போதும் சிரிக்கிற ஐயா, சிரிக்கிறையாம், அரைக்கிற சிறுகிறல்ல அது. சந்திரமோகன் அவர்கள், சிறுகிறையா ஐயா, சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. இயக்குனர் அவர்கள், பாடுங்கள் என்கிறார் சந்திரமோகனை. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில், இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் நினைத்தாலே இணைக்கும் பாடல் பாரதி கண்ணம்மா நீ அடி, பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா என்று இந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக அந்த பாடல். எங்கள் பாரதி யானோ காணவே இல்லை, வரவே இல்லை, எதுக்குன்னு தெரியல. பாடல் இதோ வருகிறது.

ஒலித்து சென்றது நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். தேர்வு அருமை. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகர் அண்ணா இவர்களுக்காக பாடல்.

0: பாடலுக்கு மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து அடடா ஆஹா என்கிறார்கள். காயத்ரி மேம் அவர்கள் இயக்குனர் திரு கீரவாணி ராகத்திற்கான விளக்கம் கேட்டு எனக்கு தலை சுற்றி விட்டது. அப்படியா மேம்? தேன்மொழி முருகன் அவர்கள், அறிவு என் பெயர் வரும், அறிவு என் பெயர் வரும், அறிவு இந்த பாட்டில் அவங்க பெயர் வருதான். காயத்ரி மேம் அவர்கள், பாரதி கண்ணம்மா பாடல் சூப்பர், எவர் கிரீன் சாங், சிறப்பு மேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான பாடலை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் இவர்களுக்காக பாடலை வழங்கிய விஜயன்னிக்கு நன்றி நன்றி நன்றி என்கிறார். நன்றி. சந்திரமோகன் அவர்கள், அக்கா உங்கள் பெயர் வருகிறது என்கிறார். ஆஹா அருமை, சரியான பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் காயத்ரி மேம் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். ஸ்டார் வழங்கியிருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள். இயக்குனர் அவர்கள், சூப்பர், நீங்கள் திரும்பியெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை, எல்லா திசையிலையும் நடப்பதையும் ஈஸியாக பார்க்கலாம், சூப்பர் சூப்பர் என்கிறார். இது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலையே. இதுக்கு ஒரு விளக்கமா என்று காயத்ரி மேம் அவர்களும், தேன்மொழி முருகன் அவர்கள், சார் ஒன்றை மறந்து விட்டீர்கள், அவர்கள் முதுகை அவர்களே பார்த்து கொள்ளலாம். இயக்குனர் அவர்கள், தேன்மொழி சொல்லம்மா என்கிறார், எங்கள் பாரதி பேர் வருகிறது என்கிறேன். செல்வி அண்ணி அவர்கள், அண்ணி அழகா பாடுறீங்க, எங்கள் பாரதி பெயர் வருகிறது என்றதுக்கு பாரதி கண்ணம்மா பாடல் சூப்பர் என்கிறார், சிறப்பு அண்ணி. சந்திரமோகன் அவர்கள், பசியில் கால் தடம் பதியாத இடமே உலகில் இல்லை, பசியின் கால் தடம் பதியாத உலகமே இல்லை, பசியின் முன்பாக தலை குனியாத மனிதன் எவனும் இல்லை. எஸ்ரா, கவிதை. படவேடு பிரியா வீரமணி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள், வாருங்கள். வணக்கம். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் சாட்டையில்லாத பம்பரம் பாடல், சொத்த பிரிச்சு கொடுடா உன் சங்கா தம்மை வேண்டா நீ ஆள விடுடா என்று கேட்பவர் நம்ம கிட்ட சொத்து கேட்கிறாரா எப்படி? செய்யாறு சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதுவர்
1: தர்மலிங்கம்
2: என்ன பத்த மக்கு பயல
1: வெளியில வாயா.

0: பலகால சேத்த துட்டு
1: பலகாரமா
0: டேய் தின்னிப்பயல பலகாரம் இல்லடா பல

0: மயிலே மயிலேண்ணா இறக போடாது, வளைச்சு புடிச்சுக்கிட்டா வழி மாறி ஓடாது. அடிச்சு கேள்ற மாப்பிள,
1: ஏற்கனவே நான் அடிச்சிருக்கனே. தண்ணி அடிச்சிருக்க, தைரியத்தை குடிச்சிருக்க, நெஞ்சு நிமிந்து இருக்க, நரம்பெல்லாம் புடைச்சிருக்க.
0: சும்மா இருக்க

சாட்டையில்லாத பம்பரம் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் சொத்தை பிரித்து குடுடா என்று நம்மிடமெல்லாம் சண்டைக்கு வருபவர் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

சந்திரமோகன் அவர்கள் ஒரு கவிதை ஒன்றை வெளியிட்டார். சந்திரமோகன் கவிஞராகிவிட்டார் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் உற்சாகமான பாடலை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றி என்றும், பாடல் அருமை என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும். சந்திரமோகன் அவர்கள் உலகத்தின் பொது மொழி பசியும் அன்பும் தான் என்கிறார். சிறப்பு, ரொம்ப யோசிக்கிற சந்திரமோகன். இயக்குனர் அவர்கள், நான் கொடுக்க தயார், சொத்து இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாமா? ஆனால் சந்திரசேகர் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா என்கிறார். செய்யார் சந்திரசேகர் அவர்கள், நான் விரும்பிய பாடலை வழங்கிய சகோதரிக்கு நன்றி மகிழ்ச்சி என்று செய்யார் சந்திரசேகர் அவர்கள் கூறுகிறார். நன்றி நன்றி. அரிதான பாடல் சிறப்பு என்றும், இயக்குனர் அவர்கள் பாடல் செம என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், நான் எங்கள் ஊர் பக்கத்தில் நான் சின்ன பெண்ணாக இருக்கையிலே சினிமா தியேட்டரில் இந்த பாடலே போடுவாங்க, அந்த ஞாபகம் இப்போது வந்து விட்டது. நன்றி செய்யார் சந்திரசேகர் அவர்களுக்கு. சந்திரமோகன் அவர்கள், எந்த ஊர் தியேட்டர் அக்கா? அவங்க ஊர் கரும்புலியூத்து, உனக்கு தெரிய கூட செய்யாது. ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கு, ஆலங்குளம் திருநெல்வேலி போகிற ரோடு. இயக்குனர் அவர்கள், பணமா ஐயா கொடுங்க ஐயா, வாழும் வள்ளலே என்று வணக்கம் கூறுகிறார். படவேடு பிரியா வீரமணி அவர்கள், அண்ணன் தம்பி பல வருடம் பிரிந்து இருந்தாலும் ஒரு நாள் சொத்தின் மதிப்பு என்னவென்று தெரிந்த போதும், தான் சொத்தின் மதிப்பின் பிரிவின் மதிப்பும் தெரிகிறது. இதுவரை நான் கேட்டதில்லை, இன்றுதான் இந்த பாடலை கேட்கிறேன். சிறப்பான பாடல், சூப்பர் சூப்பர் என்கிறார். சிறப்பு. இயக்குனர் அவர்கள், 11,10,000 கடன் இருக்கு ஐயா, பிரித்து வாங்கி கொண்டால் மிக மகிழ்ச்சி அடைவேன் ஐயா என்கிறார் இயக்குனர் அவர்கள். சூப்பர். சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் கோவை கணபதி சந்திரமோகன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் பொன்மாலையில், படம் வசந்த மலர்கள். விருப்பங்கள் கோவை கணபதி, ரா சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல். எங்கேருந்து தான் கண்டுபிடிப்பானோ இந்த பாடல்களை. ஆனால் நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதி சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் மருதமுத்தூர் அந்த ஊர் பெயர். 4 கிலோமீட்டர் நடந்து போவோம். எங்கள் அத்தை அந்த ஊரில் தான் கட்டி கொடுத்தோம், கரும்புலியூத்தில். அவங்க மகதனை இது. எங்கள் அப்பா கூட பிறந்தது ஒரே அத்தை தான். அதை போய் அந்த கிராமத்தில் கட்டி கொடுத்தோம். இயக்குனர் அவர்கள் இப்போது அந்த தியேட்டர் இல்லையா? இல்லை என்று நினைக்கிறேன், சரிதானே என்கிறார். கரெக்டு. அருமையான பாடல் என்றும் இயக்குனர் அவர்கள் அருமையான அமைதியான பாடல், சூப்பர் இனிமை என்று கைதட்டி பாராட்டியிருக்கிறார் சந்திரமோகன் அவர்கள் பாடலை. தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடல் கேட்க இனிமையாக உள்ளது, பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, சூப்பர் சூப்பர் என்றும் சந்திரமோகன் அவர்கள் இனிமையான பாடலை வழங்கிய பிஜி மேம் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. உனக்கு மேம் ஆயிட்டேனா நான்? ஓகே ஓகே, நன்றி சந்திரமோகன். படவேடு பிரியா வீரமணி அவர்கள் பொன் இரவு வேளையில் சபரி வானொலியில் வந்தது இந்த பாடல். நான் எழுதும் கவிதைகளுக்கு உனக்கான கவிதை மடல் என்று. எனது சூரியோதயம். உன்னை நதியில் இடப்பட்ட விளக்காக நதியோடு சேர்ந்து பயணிக்கையில் நதியில் விழுந்த பிம்பத்தில் வானத்தைப் போல எனது மனது இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறது. இந்த நாட்களுக்கு பிறகு கேட்கிறேன், சிறப்பான பாடல், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று. பாடலுக்கு சிறப்பு சிறப்பு, அருமை. இயக்குனர் அவர்கள் இருந்திருந்தால் தொடர்ந்து 4 கிலோமீட்டர் நடந்திருக்கலாம். அவள் அங்கேயா இருக்கா? எங்கள் ஊரில் தானே இருக்கா? அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் சுந்தரா டிராவல்ஸ் பாடல் நீ சந்தனம் பூசிய என்ற பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஸ்ரீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது ஒரு.

0: உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
1: சொல்லுங்க.
0: அது வந்து
1: நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும்.
0: தெரியுமா என்ன?
1: பசந்தி, I love you. அப்படித்தானே?
0: இல்ல,
1: வேற என்ன?
0: நான் அப்புறமா சொல்றேன், நீங்க போய் ஆடுங்க, நான் பாடுறேன். ப்ளீஸ் போங்க.
2: அட போங்கடா.

சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் உரைத்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம். சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

இயக்குனர் அவர்கள் அந்த தியேட்டர் இருந்திருந்தால் 4 கிலோமீட்டர் நடந்திருக்கலாம் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இப்போது யார் சார் அதை அங்கே போகிறாங்க, ஆனால் ஒரு நாள் பார்த்தேன் கட்டடம் இடிந்து போய் கிடக்கிறது, அதை பராமரிக்க ஆளில்லை. இயக்குனர் அவர்கள், நீ சந்தனம் பூசிய செண்பகமே பாடல் சிறப்பு என்றும், சந்திரமோகன் அவர்கள், பணம் இருக்கிறவன் போன் மாற்றுகிறான், பணம் இல்லாதவன் போன் நம்பரை மாற்றுகிறான் என்று அழகாக சிரிக்கிறார் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் பி ஜெயச்சந்திரன் அவர்கள் குரலில் பாடல் சிறப்பு. பாடலை தேர்வு செய்த அறிவழகன் மங்கை அவர்களுக்கு நன்றி, நன்றி. சூப்பர், செம்மையான பாடல். அறிவு தூங்கியாச்சு, எல்லாருக்கும் பதிவு போட்டு அவர் பாட்டை கேட்கல, அவர் தூங்கிட்டார். சந்திரமோகன் அவர்கள் பாடல் இனிமை என்று, ஒரு குறையும் இல்லா பேரழகி, உன் கோபம் கூட ஓரழகே, கண்ணிமைக்கும் வெண்ணிலாவே, உன் நாணங்கள் மார்கழி கோலங்களோ, உந்தன் கூந்தல் தங்க ஊஞ்சல், அதில் ஆடிடத்தானே பூக்கள் மலர்கிறது, அதிகாலை உன்னை போல ஒரு புன்னகை செய்ய நாளும் முயல்கிறது, கவிதை வரிகள் சிறப்பு. சந்திரமோகன் அவர்கள் கவிதை கவிஞராயிட்டார், சிறப்பு சிறப்பு, நன்றி. படவேடு பிரியா வீரமணி அவர்கள், நீ சந்தனம் பூசிய செண்பகமே உன் எண்ணங்களின் ஒளிதானே என் உயிர் துடிப்பை நான் உணர நீ விண்மீனாகிறாய், நீ உணர உன்னுடைய நான் இருக்க என் உயிர் துடிப்பையும் நீ உணர நானும் உனதருகே விண்மீன் ஆகினேன். உன் கருங்கூந்தல் மேகத்தில் சந்தன பூங்காற்று வீசத்தானே செய்கிறது, சிறப்பு. கவிதைகள் சபரி வானொலியில் ரொம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்குது, சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் படம் சின்ன பசங்க நாங்க பாடல், மயிலாடும் தோப்பில் மானாட கண்டேன், அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் படவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ வருகிறது.

சின்ன பசங்க நாங்க திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் பாடவேடு பிரியா வீரமணி அவர்கள் விருப்பத்தில் பாடல். அழகான பாடல் என்று எழுந்து நின்று கைத்தட்டியும்

உன்னவர்கள் உள்ளத்தின் முண்டியலில் உன் ஆசை எண்ணங்களை சேமித்து வைத்த கண்ணி சிந்தித்தாள் உன்னை எண்ணி. அழகான பாடல், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும். பிரியா வீரமணி அவர்கள், மயிலாடும் தோப்பில் புன்னகை மின்னும் என் மடியில் பூத்த நிலவே, மயிலாடும் தோப்பில் இரவை வருடம் என நெஞ்சிலே ஓராயிரம் உன் நினைவுகள். மாலை பொழுதிலே கைவளையல் ஓசையை காண்கிறேன், உன் கைவளையல் கழண்டு ஓடும் வெகு தூரம். காதல் கல்வனுக்கு உறக்கம் ஏது கனவுகள் வாடும்போது, மயிலாடும் தோப்பில் என் காயங்கள் மலரும். மயிலாடும் தோப்பில் காதல் தேரோட்டம் அங்கே தங்க தேராக வந்தவளே, உன் கூந்தல் பூமாலையில் காதல் மோகம் சொன்னது, உன் விழி பார்த்து என் காதல் சொன்னது. காதல் பார்வை காத்தாய் பறக்கிறது, காதலிக்கவே நான் காத்திருக்கிறேன் மயிலாடும் தோப்பில். வெல்வெட் கண்ணம் தொட்டு உன் மடியில் அமர்ந்து நட்சத்திர பூவை பறிக்கவே ஆசை. என் விருப்ப பாடலை கடல் கடந்து காற்றின் இசை மழையாக ஒலிக்க விட்ட ஆர்ஜே விஜி சகோதரிக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். எனது விருப்ப பாடலை கேட்டு ரசித்து பதிவு தந்த அனைத்து அன்பு கரங்களுக்கும் நன்றிகள். சிறப்பு. நன்றி, நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக இந்தியன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பச்சை கிளிகள் தோளோடு என்ற அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஷ்ணுபிரியா அவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

இந்தியன் திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து, சோலைசேரியிலிருந்து இல்லை, அமெரிக்காவிலிருந்து தான், யூஎஸ்லேருந்து விஷ்ணுபிரியா அவர்கள் விருப்பத்தில் பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சபரி வானொலி வழங்கும் இரவு ராகம் நிகழ்ச்சி இதுவரை பலம் வந்தது. அழகான அருமையான பாடல்களை பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் தூக்கம் பாராமல் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜய் அரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.